0: We top up your dopamine, serotonin, oxytocin, and endorphins with Feel Good Friday.
1: Who doesn't love a good braai? Thousands of hungry South Africans gathered, hoping to make history by breaking the world record for the biggest cookout. More than 500 braai stations were fired up for the attempt. South Africa could soon have another world record. The journey to the 2027 Africa Cup of Nations has officially kicked off. If you have your Bafana jersey hiding in the cupboard, this might be the perfect time to get it out and show the boys some support.
2: Hey, இங்க நான் தான் கிங்கு. நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்புன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலைப்பணும் நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம்.